தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத